பொன்தாரக ராணியோ ஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் பிச்சக பூங்காவுகள் துமப்புறம் பவன் அத்திரையும் முருகி வேணுபோய் பிச்சள கொடுக்கும் இட்டு விண்டகம் கடந்த